சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம்

எட்டி சொம் புது மதி நெஞ்சகலரு இட்டிதி அத்திதி இரூபு ஆரூபு அணி பல்கு பல்கு ஹாஸ்யாஸ்பதமுலே இட்டிதி அத்திதி இரூபு ஆரூபு அணி பல்கு பல்கு ஹாஸ்யாஸ்பதமுலே கோட்டி சூழல தீர்த்தி மேட்டிகள் தினத்தனக்கு கோட்டி சூரியல தீர்த்தி மேட்டிகள் தினதன்சு பல்கெடி பல்குலு பாவனமுலே ரூபமேலேனி சக்திக்கு ரூபுதல் ரூபமேலே நீ சக்திக்கு உதல்ப